0: xiang la yun zhi zuo bu de na ni la nue ba qin bu yue xi ba de sen ru yu ru ling ge ni ne ji bi du de de gui bi xi bi xin ju sa ba ling ba de na zuo bu de yu xi na ni ge de tang la nue ba qin bu yue yin ji lun dong lu tie luo ling ge xin ju bi xin ju zu ge zhang ye la yi ge xi ba dang de jie kan a ye luo ju ji ni jia ju jie ding ba jie cui da da lin xin qin ji me che ji dang a dong dang zhe wa yue 최다 做不允许的呢，你个地汤啦，你在天不提及约吧，许多特约，很久不定的。我学习呢，你个地汤啦，有经验的听没？原讲我学习咋才讲，还讲给听不赢。有人做不对么？说我了，我学认真咋学就定呢？你个地汤啦，偏头听不约吧？热追熊月，周南错，大大姐姐，先言别领情的呢。
1: 北京龙城人民群里空，看给龙城姐，请侬各自领情绪。龙队习近平给苏先农为党中央给党国的团结党是皮点，也是政治童年为龙军军问你呢，罗主席可玩的十万些。

0: Sengen naba zo, nye yun siwe rayon sibe lenzen nao, jada nalang sibe, nyen ti jun tu to yung de, long ti du got de jesu siba de tongji yinbe, senong yu ba xia. Sengen naba, lenzen gome nao, kanke long ti du gara jada nalang sibe lewa jiba tawa yin. Dino zo, yang chong tang, jiong sa da jim mui chong, jadong kika zo jang zo, di ji pyo jing niwa ziren jie, chan zong pa langa da jie de, so zui me yo dutup sibe kor go yu. Tereng lenzen nao, long ti du got de lewa nga ba de tongji yin. Tīnāng zō, mōshī lū dōbā dīng zō xī nē, lā yāng lā sār jā wān dēng jē dātē xī bī gōt rē. Xiā lā lōng tī dū gōt tī lē wā ngā bā sēn rō.
1: Chū sō chōng sā, tā mā gōng zī ngā lō dī dō. Kō tō tēn rā pō bā chēn bō. Mū sō ngū jā lā yāng lēng pēs. Ngā tā tā mē ngō nē, ngī pō tē. Jā lā chō lēng sān dō lē.
2: Mē 前前头也来年哈哥<音樂>
3: ཁྱི་སེན་ན་ཨ་མི་སེན་ན་ཅི་ཨ་ཅི་ཨ་མ་ཉེ་དབ་པ་དེ་ཚོ་ཏོང་ཡོང་བོ་ཆུང་སུ་ཅི་དེ་ངོ་སར་ཅི་ལེབ་མ་སང་དོ་ཇ་ད་ཚོང་ལ་ཐོ་ལ་ཅི་ཅུང་དོན་ཐོ་མེན་ཡོ་མ་རེ་ཚོ་མ་པུན་དག་ཏོ་ཏོ་པོ་རེ་ཡེན་གི་དེན་ར་སང་མ་རེ་ཨ་མ་ཅི་སེན་ན་ངེན་དོ་ཚོ་ང་ལ་ཀ་མ་གོང་ཡོང་མ་གེ་ཅེ་རོང་གི་ཉ་དེ་ཅེ་རོང་མ་གུ་ལ་མ
2: 但俺从容易等到这呀，俺去看给你写给这呀。不是了，俺们前前同学就懂，上头也来写的。去荣跟前通了带呢，没从亚杰东上一夜去。日带阿妈什么急嘛这呀？荣给不了，上单都入席给这呀。去阿妈了入席就带，去荣了前通没把席自己也嘛这呀。
1: 阿妈，
2: 去打算荣给等到了等着了嘛这。请送给丹道人呀。
3: 哎，大人，那要不着天啊？哎，年轻了谁啊？啊，真的呢？
1: 今天怎么
3: 这样？啊，怎么这样？啊，怎么能这么样？哈哈。
1: 阿公，你过来去家子，老衲听个就打把鸡种肉嘛就。
4: 哎，俺在哪用？老衲听个就我把鸡种买个。你说，从嘛没瞧大瞧种种人家啊？你说趁呢，俺上那送呢，俺你过来去就啥嘞？
1: 着，那肉把先给，要不给牛上着个的？
4: 确实牛上着。
1: 阿不带，
4: 就在，空，空年把我们一俩，阿老头子通的五折钱。不过在马当头的若些嘛的办了去西北东子靠北雪东北道
1: 北雪东北道就记得嘞过现场有几个俺们找大大俺找了个叫军舰东的人
4: 去我们三套渠道
1: 哎三套渠道去给大宝先去沿通加大冲浪头了多大有嘛的哎所以俺说打理了大牛山庄的靠吃着去的去大大靠加油一起啊！
5: 哼！阿基，阿西，你都叫这种人，瞒着打，阿西啦，阿基。
6: 放！我叫你没得说。
5: 阿基，
6: 要不然叫吧，叫你得说。
5: 阿西，小妞来的，啊，啊。
6: 哼！阿鹏仔，媳妇求我们买嘛的，俺啥了啥啥东都啥做，打着火车嘛骗的，俺啥了车骗的，俺我们先带侬来查查。大人你去说呢接受
5: 阿姐阿姐去等着空中接不拉你这一门啊卡萨家他的图片我是记大人门啊等着了我是记你没事的啊
6: 我想啊大人我想家常我想马上我想
5: 对对对
6: 去我想参谋我想我想走
5: 哎没没没
6: Tiring e chel thoya ya bhi ma jana. Nga asim na.
5: Chote na kutu la go mare.
6: Chote ma do ze. Chote ma do ze.
5: Na kutu la go mare.
6: Ye chote gana do ze. Ya, da che dreno. Da che dreno.
5: Do ma la do
6: ze. Dreno, da che dreno.
4: Tomato,
5: 阿姨了,这么了,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去,去
4: 다빈 거 제시 그 세도
5: 네 다빈 거지 아 에헤 다쳐 저시만도
4: 아키 수준 아래 셀러 공은 뭐 해요 너
5: 셀러 페요 아
4: 단조도
5: 셀라 에 저 페요니 너네 그거 열어다
1: 아 본다 쳔드라 지지래테
5: 嘿嘿 塞拉, 张伯奇先呐, 就让蒙灿代班你出来用机, 刚把乔比带给你当着呢, 到哪喽? 代班爱审判头一的, 代班如从这只乔杰头一, 是谁? 塞拉, 我那先呐, 俺也叫他从龙头去八个机一来, 啊, 叫蒙灿给, 打点个把一把,
4: 是的是的, 阿斌的, 大家那一批,
5: 大家啊。我带过去找他，三点的一通，打点个半醉。
1: 呀，阿哥，过来，带就去洗脚的。
7: 我说的，说是用云南来的呢，大伯，真做洗脚那样，大多云南的，不要就从哪来，下就去喂。你这家大三的，年年去喂，大伯去隔壁，大伯多带进云南来，东南那边，阿本带，下都跟我说。